ஈரே ஓல நாம் கா அவர் ஜே கர்ம கராவனோ தின்மே பௌஹை ஜாம் கா ரஹாவ் அவர் ஜதன் நீ பாயே வடை பாக ஹர் காயே.

0: ஒரு பௌடி
1: ரே மன பின் ஹர் ஜெய ரச்சோ கேத்தே பந்தன் பாஹே ஜெய வித் கத்ஹு நா சூட்டியே.